அர் அகமே கோத்திர பார் பிரமக சதுகுருலாக சீட்டா தின் குர்பஜன சுகான ஹீயரே தின் ஆகே ஆன பரீட்டா மான்முக ஹீரா அத் கடோர ஹை தின் அந்தர்கார கரீட்டா பிசீர் கோபோ தூத் பியாயே பிக் நிக்சே போல் புலீட்டா அர் பிரப் ஆன் மிலாவோ குர் சாது காச கரட சதுமுக லீட்டா யா நான் குர் கேலாலே கொல்லே லாக சங்கத கருவா மீட்டா கௌடி பூர் பி மஹல்லா சௌதா ஹார அர் ஸ்ரீஹம் வேத்தியா பூரே குர் கே ஆகே சதகுரு தாத்தே நாம் திடாயா முக் மஸ்தக பாசு ஆகே ராம் குர்மத் ஹர் லிவ் லாகே ரகாவ் தடகர் மையா ரம்த ராம ராய் குர் சப்த குரு லிவ் லாகே ஹோ மன் தன் தேவோ காட் குரு கோ மேரா பிரம் பௌ குர் பச்சனி பாகே அந்தியாரே தீப் கியான் ஜலாய் குர் கியான் குரு லிவ் லாகே அக்யான் அந்தேரா பின்ஸ் பினாசியோ கர் வஸ்தல ஹி மன் ஜாகே சாகத் பத் குமாயா தாரி தேன் ஜம் ஜோ ஹுன் லாகே ஹுன் சத்குர் ஆகே சீஸ் நா பேத்தியா ஆவே ஜாய் அபாகே ஹமரா பினோ சுரூப் ரோ ஹம் சரண பிரபு ஹர் மாங்கே ஜன் நானக கீ லஜ் பாத் குரு ஹை சிர் பேத்தியோ சத்குர் ஆகே கௌடி பூர்வி மஹல்லா சௌதா ஆம் அஹங்காரி அஹங்கார் கியான் மத் குர் மிலே ஆப் குவா